0: ཁྱེད སོ ན ན ཁྱེད སོ
1: ཡ ཁྱེད སོ ཕམ ཐོ སོ ན ལོ མ སང གུ ཡིན ནེ གར རོ ཅིག ཤ ཅུང གུ རེ མ རེ
0: ཤུག ཙ ཅི གི ཁར ཚུང གུ རེ
1: ཅི ཅི རང ཅོ ལོ ཚེན ལ ཁོ ཉི ཅེ དོ ཅ ཅེ ཅི ལ ཅིན ཤ ཁོ བ ཅི མི ཤིན ཡ མི དོ
0: ཁོ ནེ ཅི བེ
1: ཐན ད ཐོ ཅིན ལ ཡི ཅོ ད ཡ གག ཟེ ཐུ ལེ བཞི Garo jikbe gengge lopchon tuisho chin kade chiga.
2: Gela, nye shubin bu, garo jikme.
1: Bangda da gayo da, tondo ke lingme be.
2: Labra pali, shosa kuchho rubu.
1: Tondo hamzi shigi. Taosho na, rang jangze yago che, namba zebo, buku puyo gaba chigu yu, nye shigu yu, yine buku pulo dukja lamna yung mar da. Wang ro shen tui gyun, buku puyo yago che yoshi. Tonda di gengge lopchon tuisho chin, tuchin soji lamo suwi na, nye buku kimdal kandis shi yoshi.
0: Hatsi, kumu shiang gwa duge. Da du da.
1: 你得催死他鬼命都给给王了俺的这随些待遇团大卡日期呢三不久俺得给大姐你也不没有搞着这个面子了你呢这个有吗是你出钱不得给面吧这让个熊杀汤松可你留在汤前总就切下让个不会那团的通勤切过了的不怕么是你的不没说了是管吗的呗给王了给让给顶着说呢参不上命都啊不们拧就不有面的不会不会搞不切吗些
0: 米线到独家冷不冷着玩有嘛是的这次不陪你也退日本你也陪我们那着玩卡着这你也陪我今晚卡着钱都有不打苏打搞不起没你今晚没让给他接一个是的米线大概重新先别给给我让给给我等个嘛是的那一句你也陪我点点老表昂堂过些个是是吧他不得你也随顶着去年和女美这苏给苏给看上去了这样的有经过
2: 想着
0: 许么事吧？谁是他们生？阿妈，我搞着这个妹吧，一起一边。让给这个妹子多，让给你这个老妹呢，让你一起瞧我瞧。
2: 嗯，
0: 我打了这铺地，我那瞧不上伊。你辛苦哟。你婆婆、奶奶也就当铺地这了，搞不可怕，气死你！气死嘛，是吧？是吧？我是，既然你过了客家亲吧。
2: 爹，
0: 做菜没熟悉多。今天爹，都做菜没熟悉多。
2: 阿妈，我太喜欢炒菜酱的多。

0: ti ring gi chong de zo jue tu sum yo shi jue tu di ge na le ya jue tu chung sum yo shi ti zhe yin du ti ring a zu qun dong ni jue tu gu chui du che gu yi wo ya ma zu guo zu yin da jue tu tang bu di zo ka le si ne
1: a lu
0: wang chao a xi yu
1: zhu la gong mo song gong mo song gong mo song gong mo song gong mo song
0: 我替从头说应的俺最替人给绝对谈不定地亏给哭了肯这是亚如汤个玉米的事帕尔坎给肯尼肯这是他最前个玉米的给我的肯尼有吧呀哎地铁着他去不行王朝从头说的你哭见你从头说的马对不是别亚美呢让给错的

0: 我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。我要去买这个。 tengo da zui gu chang ma chu gu ri. Nye gang gang ma che kong la kian zu zui cha xia.
1: Qian de ge zu ken zhe qian de qi lu tian tu zhe.
0: Di nang ge kep zui ge sang wa zhe tu bo yin na xin ne sang gang ne che tu gu ri.
2: Sang ka ne ta wa. Ma mo qian jian zi du do de de shang ke ri.
3: Ki tu ge psi ke. Nye, shu tim chi la. Ko tu ge yi. Ei. Nya. Aro. Nye ko li kya che ge, ne bu to ze ma tu ka li na.
1: Kecik mari nge che wo.
2: Hai. A so gyur gyur. Gyur gyur gyur. Gyur gyur gyur gyur gyur gyur gyur gyur gyur.
4: Ko ji ji jang ne bu me ka li na.
0: Den zui kui la, den zui ge ne tun tak ji che bu le. Che ri ge ni be pen tong ma ri.
5: Du de de, sang gang go chi ne mo do, ge ne tun tong mi do.
6: Jian zhe de hu jie ge zhu mei mei a. A chu.
5: Oh,
2: 老爹的口罩解禁，别急的那天都没完。叫我，俺不想给俺收的，叫我去，叫我。老爹的国庆取消，你们先接国际度。我小心多。